தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின் தங்கிறது யுதோதர்கடின்

தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்கடதுக்கு தோதர்கடதிம் தங்க